சந்தரே ஜோக்கேனே உக்கெல்ல போயின் தேர்ந்தேர் தயசா உக்கா துவாசர் பேர்